அதி ஆதம் கஃபானத்யபாமிஹும் சஜ்த குராஷே திமன் ரஸ்கலாங்கே மலாயகத்துன்ன வஹீ குரவி ஹிந்து ஹந்து மகுரவாஷே ஃபஹே இப்லீஸ் ஃபியவா எ மலாயகத்துன் சஜ்த குரவுவே எகலேகே எகமும் மனாவே கனே கிபுர் வெர்வியே அதி காஃபிருங்கே தெரெய் எகலேகே வியே.

அதி ஆதம் கஃபானத்யபாமிஹும் சஜ்த குராஷே திமன் ரஸ்கலாங்கே மலாய்கத்துன வஹீ குரவிஹிந்து ஹந்தும குரவாஷே ஃபஹே இப்லீஸ் ஃபியவா எ மலாய்கத்துன் சஜ்த குரவூவே எகலேகே எகமும் மனாவிகனே கிபுர் வெர்வியே அதி காஃபிருங்கே தெரெய் எகலேகே வியே.

அதித்தி மன் ரஸ்கலாங்கு வஹை குரவீமே ஏ ஆதம் கிஃபானே கலே கிஃபானாய் கலே கிஃபானுகே அம்பிகமலும் சுவர்கே கா வசம் வெறுவே வடாகும் உழுவாஷ அதித்தனவஸ்கமாய் ஃபஹிகமாய்கு திய திகம்பலும் எதுவடாகண்ணவா குதக ஏதனும் ஃபரிக்குழுவாஷே அதித்திய திகம்பலும் மிஹிர கஹா கேர்வே வடாயனுகன்னவாஷே ஏரும் எபஹி எகா கேர்வே வடாகிம் ஃபினம திய திகம்பலும் வெவடாகன்னவா ஹுஷி அணியா விரிவா மீஹுங்கு தெரேன்னே.

0: தத்தா குளம் நூற மிகுண்டிக இசைந்தே ஆஹாரம் குளம் முறலஃபானா தத்தா இசைந்தே
1: ஹாது அங்கே ஹொக்கோ வர பொட சுக்ரியா
0: கொத்தவே குட குட ஹெவக்கமக்கும் எஹெம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வெதானே
2: ಎಮ್ಮೆ ಸೀದಾವೆಗೆಂಬ ತೆದುಮಗುಗ ಸಾಬೀತುವೆ ಹುರುಮ
3: ಇಸ್ಲಾಂ ದೀನುಗೆ ಅಗೀದ ವರುಗದ ಕುರುಮ
2: ದೆದುನಿಯೇಗೆ ಹಳಯಾಯ ಬಾಜ್ಜವೆರಿ ಕುರುಮ
3: ಇಸ್ಲಾಂ ದೀನುಗೆ ಕಂಕಮಾ ಗುಳೇಗೊತುಂ ದೀನಿಯ ಇಲ್ಮ್ವೆರಿನ್ನ ಸುವಾಲ್ ಕುರವ್ವ